கோபட்டிக்காரளான பருவண்டா பௌத்தி பூவையா என்னமோவோ செட்டிச்ச கட்டி அங்க நினந்து போயிட்டு மரணப்பட்டித்து 62 வயத்ரா மாஜி பட்டாளக்கார பருவண்டா செட்டிச்ச கட்டி அண்ட் ஆக்கிரி காரியா இந்து ஸ்வகிராமத்து நடப்பா. ಆಕಾಶವಾಣಿ ಮಡಿಕೇರಿ ಸಮಯ 7:02 ನಿಮಿಷಗಳಾಗಲಿವೆ. ನಮ್ಮ ಮುಂದಿನ ಕಾರ್ಯಕ್ರಮ ಬೆಂಗಳೂರು ಕೇಂದ್ರದ ಸಹಪ್ರಸಾರದಲ್ಲಿ.

பல்லவரெந்தும் எனிதுனீம் போர்தே எனி தனுபத்தே எனுவர் எனிதுனீம் கெலிதே எந்தெனரு பல்லவரெந்தும் எனிதுனீம் போர்தே எனி தனுபத்தே எனுவர் கணன சலுவுது தோர்த பௌருஷக்கே ஜெயக்கல்ல தின தினத கரடீது மங்குதிம்மா ಗಣನೆ ಸಲುವುದು ತೋರ್ದ ಪೌರುಷಕ್ಕೆ ಜಯಕಲ್ಲ ದಿನ ದಿನದ ಗರಡಿ ಇದು ಮಂಕುತಿಮ್ಮ.

நாலுக்கட்டு நாலாம்படா, களா, பானை, பாரிக்கை, தூட்டுங்களை உண்டு. இதெல்லாம் கூடிச்சேங்கி ஒரு ஆரோடாப்பா. இதெல்லாம் மாடி வச்சு நங்கட பண்டேத்திர அஜ்ஜ அஜ்ஜியக்கு ஒக்கட தீர்க்கதண்ட நமஸ்காரம் ஆடியண்டு குரு காரணண்ட விஷயத்தில் நாலு தக்கு பிறந்தோய். இந்திக்கா நங்கட சுமார் 390 காலத்தில் இத்தியாச உள்ள 13 மண்டை பதுக்கு நடத்தினுண்டு. நங்கட உத்தேஜ புட்டி புலந்தித்து பல்லியவனான பிஞ்சா ஒரு திவச பேஜாரத்தில் அழுத்திப்பா. அக்கா அவ்வு என்னங்கப்பா கண்டை கொஞ்சம் கேம்புரா சுழி பாடுன்னு நினைக்க பேஜாரத்தில் உள்ளியாந்து கேப்பா. மோம் நங்கட ஊருக்கார பாலைக்காரா மாணிக்க மலை நாடு பையாவூரப்ப தேவடலிக்கு சன்னக்கீரை போராய் சோம பொறி போப்பா, நானும் போப்பிந்து எண்ணுவான். அவ்வு அதுங்க என்ன சரி தேவடலிக்கலா, நீனும் போந்தெண்ணித்து பட்டைக்குள்ள கூப்பதி எல்லா ஜோடு செரிமாடி கொடுப்பா. உத்தேஜ் தாண்ட கொட்டுஞ்சி 35 சோமனா பென்னு தட்டி உழுப்பித்து அதில் தலை சோம எணிச்சிங்கி பல்லிய கத்து கண்ணுக்கருத்த பாப்புலிக்கு சன்னக்கீரை போருனா நெல்லக்கி நடுபாடையில் அளந்தித்து பாப்புலிர பெண்ணுக்கு போர் நிறுத்தித்து தன்னை பெத்த அவண்ட காலுக்கு நமஸ்காரம் ஆடித்து எத்து நாட்டியண்டு ஊரு மந்துக்கு பப்பா. அள்ளி ஊருக்கார பாலைக்காரங்கட கூட கூடித்து ஊருக்காத்த தேவளை தொத்தித்து எத்து பாட்டு பாடியண்டு புரட்டித்து நேரம் அஜனாப்பக தேவத்தப்ப மட்டைக்கு போயித்து எத்துவா. அள்ளி எல்லாரும் கூடித்து தேவளை மொட்டூரித்து போடியவா. அள்ளிஞ்சி புரட்டித்து நேர உதிச்சு தார்வாக்க பாய் கப்பை மொட்டைக்கு எத்துவா. ஆண்ட பித்தியாந்து பொலஞ்சத்தேக்கு சதரப்பழைக்கு எத்துவா. அள்ளி காலு மூடு கத்தித்து குளிச்சித்து பொருடுவா. அந்த நேரம் அஜனாப்பக பைத்தூரப்ப தேவட கரிக்கல் நடையக்கு எத்தித்து சன்னக்கின தேவ நடையத்தில் துரிவா. அள்ளி தண்டு திவச தேவசன்னிதானத்தில் தர்சன படந்துண்டு பைப்பிரிஞ்சி பந்தித்து பொன்னையா பரம்புக்கு எத்துவா. வாபாசு பந்தித்து பண்ணாயி கடவுள் வெத்தள மேப்போக்கு இருந்து விடுவா. மேஞ்சித்து எல்லா எத்து பாத்தேங்கியூ கூட்டிலே தலைச்சோம கண்ணுக்கிறத பாப்புலி மாத்திரா பப்புலை. எள்ளி தேடிச்சேங்கியூ காக்குச்சேங்கியூ பாப்புலி மாத்திர காம்புலை. ஈனகுண்டு உத்தேஜ் மனசுக்கு தும்ப பேஜரம் ஆடியண்டு சதரப்பொழைக்கு வந்தித்து காலு மூடு கத்தித்து குளிச்சித்து நீர் மத்திய நிந்தித்து பைத்தூரப்ப தேவக்கு தாண்ட ஊருக்காத்த தேவளோ கைமலங்கி தொத்தித்து காணத்தான சோமைய ஓபாசு பந்து கிட்டுச்சேங்கி தண்டு கால கோரமா அஞ்சு கூட்டு மூர்த்தியடா தெரையற ஜோத்தே எத்து தெரை அத்தவா எத்துக்கோலா கட்டி வைந்து பறிக்க கட்டியவா. அல்லிஞ்சி அஜ்ஜய பேஜாரத்தில் தாண்ட நாலு கட்டு முந்து மனைக்கு பப்பா. அக்கனைக்கு காணத்தான சோம நரிர பாய்க்கு கிட்டிரோஞ்சி தப்புச்சிட்டு நீருபைய மீன் போல சூதுபைய நூ போல கோழிபைய குஞ்சோல எண்ணுவனேக்கே ஓடிப்பாரி பந்தித்து நாலாம் படத்துல மூந்து சுத்து பந்தித்து மூந்து கெனை பெச்சித்து பானமட்ட பாரித்து தான பிராண புட்டவா. ஈங்கு முப்பட நங்கட பெரியவு இக்க நங்க நங்கட குஞ்சியமக்கா அஜ்ஜய மாடியண்ட பறிக்கிற போல தண்டு கால கோரமா அஞ்சு கூட்டு மூர்த்தியட கூட எத்துக்கோல பாரி ஆடம்பரத்தில் பயபக்தியில் நடத்தினுண்டு. இதுங்கு புறமே உள்ள நங்கட ஒக்கக்காரா தாமனை மூடியா ஊருக்காரா பிந்து சங்காதியா பந்து கூடியாடியண்டு காரணஜண்ட எத்துற ரூபத்தில் கண்டித்து ஆசீர்வாதம் எடுத்துவது பத்தத்தி. ஈ தெர பத்தத்தி சம்ஸ்கிருதி இந்து எண்ணுவது அந்து தொட்டு இந்தோள சாயோட ஜன மனக்கு ஒப்பனைக்க நடத்தினுண்டு. ஈ மண்ணு மனஸ்தானத்தில் பீரியாந்தே எண்ணோலு இந்த நினைச்சிங்கி தப்பா பகில்ல. எத்து தெரியின வரிசோட பாட்டுனா இந்திக்க நங்க பாடுவா. பாடுவவு சேனண்டா கம்பனி கரும்பையா ஜெப்பு தேவையா மது மாதையா தம்மி தம்மையா எல்லா கேட்டோம் உள்ள மாஜனுக்கு நல்லாமே.

0: This program was brought to you by Akashvani Bengaluru.
1: இது வந்து இங்கிலீஷ் யுவவாணி.